லக்மிகர் கிரண சார் சங்கருஹய பவன முதுரசின் சனாரண்டா ரணுசரின் விடவுண்டா யுக்தியட இடதின்டா சக்தியன் ஹபாயந்தான்.

0: ஆயுபோவன் சுப சந்தேவக் எஃப்எம் 88.6 லக்மீர ஆஸ்திரேலியானு தேஷ்விய பிரவுத்தி சமகின் மம ரோஷான் மீது குல சூரிய விக்டோரியா பிராந்த அக்ரமாத்திய ஜாசிந்தா அலன்கே நாயகத்துவே சம்பந்தின் லேப பக்ஷ்வே துளாத் மகாஜன மத்திய துளாத் தடி பீடனையாக ஏத்தி வியத்தி பாபு நவத்தும வார்த்தாக்க பெண்மா தினவா நவத்தும மத விபசும அனுவ லேப பக்ஷ்வே ஜனப்பிரியாத்வே செலக்கியுது லெஸ் பகட வேண்டிய அதி அதர் ஏ இதுரி பிராந்த மெத்திவருமையிட தடி பலபயமாக ஏத்திகள் ஹக்கி பாபு சுந்தான் ஜனதாவாதமின் போகு பிரிசாக் வாக்மான் ஆண்டுவே நாயகத்துவே வினாஸ் வியுது பாபட அதஹஸ் தக்குன பாபது வார்த்தா வினவா கிசே விதாத் ஜசிந்தோ அலன் நாயகத்துவ சம்பந்தவாதி கடகதா பிரதிக்ஷேப கிரமின் எவா அசத்திய சக அனுமான லெச சிந்தான் கிரமின் தமாக்கே அவதானய ஆண்டு கருணையிட்ட யமுக்கர் ஐதி பாப சிந்தான் ராஜுவே முகுண தின பிரதான கடலு லெச ஜீவன வியதம் இயலையாம அபராத அனுபாத்திய சக யரிதல பாசுகாம் பிரஷ்னமேனி கர்மது வார்த்தாவேனோ லிபபாக்ஷுவே துள நாயகத்துவ வெனசக் சிந்தான் நிலபாஷ்வேன் கிசிது அபிஹோகியாக் நுமதி ஓவது அபியாந்தர சாக்கச்சா சக பீடனைய வெடிபிமின் பவதினவா சமஸ்தக் லெஸ் மெம வார்த்தாவேன் பின்வான்னே ஜனதா சக பக்ஷ அபியந்தர பீடனைய ஹமுவே ஜாசிந்தா அலன் தவதுரோடத் நாயகத்துவே ரககன சிறின நமுத் துருலபன தேசபாலன ஸ்தாவரிய பிராந்திய புரா தக்னட லபின பவாய் ஆஸ்திரேலியானு சேவகியன் அதரு வடாத்ம கெமதி ரக்கியா வர பிரசாதிய லெஸ் பெவதி வர்க் ஃப்ரம் ஹோம் பாசுகம பரத்துவமின் சேவா யோஜகா விசின் லபாதின புத்கிலிக்க சவ்க ராக்சுனே பலமுஸ்தானேன் பெமினதி பாவு ஐ போஸ் சம்சுனைக்கின் ஹெலிவித்தி பினவா சமீட்சனைக்கட சாபாகி வூவான்கின் சீர பணஸ்பாக் ரக்கியாவதி WFH பாசுகம் வடா சௌக்கிய ராக்சனா வார்மையாக வெதகத் பவாய் பிரகாஷுக்கிறேன் மெம சமீட்சனைட் அனுபவ ஆஸ்திரேலியனுவன்கின் சீர பணஸ்தாயக் பமனு முதல் கட்டலு ஹேத்துவேன் அவசிய வைத்திய பிரதிக்கவர பிரமாத கிரமனாதர் தருண பரப்புரு அதர் மெம பிரதிச்சுவாதைய தவத் இகல மாற்றமாக பவத்தின பவ வார்த்தா வனவா நோர்தன் டெரிட்டரி பிரதேஷ்வே சேவிக்கையங்கின் சீட்ட ஹெத்த பாக் சௌக்கிய ராட்சண பிரமுக விராட் பிரசாத்யாக் பேச தோராகி நதி ஆதர் நியூ சவுத் வேல்ஸ் சி எம் ஆகிய சீட பணஸ் நமையாக் சா விக்டோரியா ஹி சீட பணஸ் ஹதாக் திச வார்த்தா வீதி வினவா மெம்பர்ஸ் ஹெல்த் ஃபண்ட் அலையன்ஸ் ஆயத்தின வினுவின் ஐபோஸ் விசின் சிதுக்கல சமீட்சோனைகிட அனுவு பிரதிச்சார தக்குவான்கே செலகீது பிரிசாக் பவசானே பெடபிமின் லபின சௌக்கிய ராட்சண பிரதிலாவே நிவசேசிட விடக்கிரிமே பாசு கமர வடா வர்ணாபவாய் விசேஷக்கன் பெண்வாதினே ஜீவன வேதாம் அர்புதிய சக சௌக்கிய சேவா வியதாம் இகலையாம ஹேதுவின் ஆஸ்திரேலியன் வான்கே ரக்கியா பிரமுகதாதன் WFH சிட்டு பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வித் மாறுவெமின் பவத்தின பவாய் லோவ சக்தி மத்ம ஆர்த்திக கிமி ரொடாக்குனு தகுனு கொரியாவே கொடஸ் வெனது பலி டெடி பகலையாம சமகு கோலிய ஆர்த்திக வெனது பரவல அஸ்தாவரத்துவே ஸ்தா தவத் வெடி வெனவா விஸ்வேஷ்கேன் பின்வா தெண்டே மிம தத்துவே ஹேதுவின் ஆசியா பசிபிக் கலாப்பை ஆர்த்திகது பீடனே வெடி வெனலசாய் மெம கோலிய பசுபேம மாத்திய ஹமுவே ஆஸ்திரேலியாவே ஆர்த்திக அவதான விளாக் பேதி அதர் ஏஎஸ்எக்ஸ் கோட்டாஸ் பிறந்த போலே சாஞ்சலதாவே இகலையாம ஆயோஜன அபிநிச்சிதாவே சா தாக்ஷணிக கோட்டாஸ் உள்ள பீடனைய வேண்டி தாத்வியான் டெக்கே ஹக்கி பாவ விசேஷாக்கியான் பெண்வா தினவா உத்தமனைய பாலனை கிரிமிட்டு கனுள்ளபன பொலி அனுபாத தீர்ண சா கோலிய இல்லும பகலையாமது ஆஸ்திரேலியானு ஆர்த்திக வர்த்தனிட பலபேம் எத்திக்கல் ஹக்கி பாவ சிதான் மேதர நிமாசு வெளிந்த பல பாரிபோகிக வியதாம் சஹா ரக்கியா வெளிந்த பல மெம கோலிய ஆர்த்திக பீடனைய ஹமுவே தவதுரோடத் அவதானேற்ற லாக்குவாதி பவாய் வார்த்தா வண்ணே மெமனி கோலிய ஆர்த்திக அஸ்தாவரத்துவ தத்துவன் அவசனே ஸ்ரீலங்கா வடது பலபேம் எத்திக்கல் ஹக்கி பாவ விசேஷாக்கியன் பெண்வா தினவா விசேஷ்வென் விதேச முதல் விநிமய அனுபாத்து இந்திரமீல சஹா ஆனான வியதாம் வெனி ஸ்ரேஷ்டுவல அஸ்தாவரத்துவ வெடிவி ஹக்கி பவாய் ஓன்கே அதஹஸ் ஆஸ்திரேலியாவே தர்வியஹக்கி மிலக்கட்ட நிவாச இதுகிரிம வேகவாத் ஊவது நவ உபநகர முகமையாக எக்கமாக்கவரைய சரசும்பலின் குரணகீம பிலிமந்தவு விசேஷ்வக்கியான் கனசல்ல பல கருத்தி வினவா நகர நிர்மாண சில்பியின் பவசாண்மி ரடபுரா புகு நவ நிவாச வியாபிருதி எக்கினைக்கட சமானமனாதர் பிரஜா அவசியதா சலக்கிலிட நுகாண்ணா பவாய் விசேஷ்வின் ஹரித பூமி கிரீடாங்கன புஸ்தகால சக பிரஜா மத்தியஸ்தானவெனி பாசுகாம் நொமதிவு நிவாச சங்கீரண வியாப்தி வீம கட்டுவாக் வி அதி பவாய் சுதான்வாண்ணி மெம தத்துவட விசிதும் செவியும் சதா சாப்டோபியா நமின் நம நிர்மாண தரங்கியாக ஆரம்ப கிராதி அதர் ஜீவத் விமிட வடா சுசு பிரஜா நிர்மாண கிரீம எஹி அரமுனு பவாய் வார்த்தா வாண்ணே விசேஷாக்கியான் பெண்வாதே நே நிவாச பமனாக் நோவை பவுல் விலட்ட பகசுவின் கமன் கல ஹேக்கி சகா சேவா லபாகத ஹேக்கி பரிசுரையாக நிர்மாண கலியது பவட்டாய் ஆஸ்திரேலியாவே அனாகத நிவாச சங்வர்த்தனே சதா நவ அதஹா சகா வடாத் ஸ்வகிவி பிரஜாவான் பிஹி கிரீம அவசியதாவு தென் டெல்லிஸ் அவதானியற்று லாக்பதி வினவா நியூ சவுத் வேல்ஸ் பிராந்தே பாசல் சிஷ்வான்கே வினயகெட்லு சம்பந்தின் தடி பீவரக்கு அணிவிட்டு அத்தியாபன அமாத்துவரிய தீர்மைய கருத்தி வினவா
1: පසුගේ වසර තුළ ප්‍රාන්තය පුරා ශිෂ්‍යයන් 40,000කට වැඩි පිරිසක් පාසල්වලින් අත්තිටුවා තිබූ බවයි වාර්තා වන්නේ. එම සංඛ්‍යාව හේතුවෙන් පාසල්වල හැසිරීම් ප්‍රතිපත්ති තවදුරටත් දැඩි කිරීමට බලධාරීන් කටයුතු කරමින් සිටිනවා. විශේෂයෙන් ගුරුවරුන්ට සහ අනෙකුත් සිසුන්ට තර්ජනයක් වන ප්‍රචණ්ඩ හෝ අශෝභන හැසිරීම් සම්බන්ධයෙන් ශූන්‍ය සහන ප්‍රතිපත්තියක් අනුගමනය කරන බව සඳහන්. අධ්‍යාපන බලධාරීන් පවසන්නේ ආරක්ෂිත හා විනයගරුක පාසල් පරිසරයක් නිර්මාණය කිරීම ප්‍රමුඛ අරමුණ බවයි. මෙම නව ක්‍රියාමාර්ග සමග පාසල්වල විනය තත්ත්වය වැඩිදියුණු කරමින් ශිෂ්‍යන්ගේ ඉගෙනීමේ පරිසරය ආරක්ෂා කිරීමට බලාපොරොත්තු වන බව නිව් සවුත් වේල්ස් රාජ්‍යය පවසනවා. ඔස්ට්‍රේලියාවට විදේශීය සංක්‍රමණකයන් පැමිණීම සීමා කිරීමට සහ ඔවුන්ගේ අයිතිවාසිකම් කප්පාදු කිරීමට විපක්ෂ දේශපාලනය පක්ෂ ගන්නා උත්සාහයන් අග්‍රාමාත්‍ය ඇන්තනි ඇල්බනීසි දැඩි දෝෂ දර්ශනයට ලක් කර තිබෙනවා. අග්‍රාමාත්‍යවරයා පවසන්නේ විදේශීය ශ්‍රමිකයන් නොමැතිනම් ඔස්ට්‍රේලියාවේ සෞඛ්‍ය සහ වැඩිහිටි සත්කාරක පද්ධතිය මුළුමනින්ම කඩාවැටෙනු ඇති බවයි. ලබන වසරේ පැවැත්වීමට නියමිත මහා මැතිවරණයේ ඉලක්ක කරගන්නෙමින් පක්ෂ විසින් ඉදිරිපත් කරන සංක්‍රමණික ප්‍රතිපත්ති හේතුවෙන් ඔස්ට්‍රේලියාවේ දේශපාලන කරළිය දැඩි ලෙස උණුසුම් වී තිබෙනවා. වන් නේෂන් නායක පෝලින් හැන්සන් බ්‍රිස්බේන්හි පැවති රැලියකදී ප්‍රකාශ කළේ වත්මන් රාජ්‍ය විසින් රටතුරට පාලනයකින් තොරව සංක්‍රමණිකයන් ඇතුළත් කර ගැනීම හේතුවෙන් ඔස්ට්‍රේලියාවේ දැඩි නිවාස හිඟයක් සහ ආර්ථික අර්බුදයක් නිර්මාණය වී ඇති බවයි. විදේශිකයන්ට ඔස්ට්‍රේලියාව තුළ දේපළ මිලද ගැනීම තහනම් කළ යුතු බවටද ඇය යෝජනා කළා. කෙසේ වෙතත් මෙම ප්‍රකාශයට වහම ප්‍රතිචාර දැක්වූ අග්‍රාමාත්‍ය ඇන්තනි ඇල්බනීසි පෙන්වා දුන්නේ ඔස්ට්‍රේලියාවේ රෝහල් පද්ධතිය පවත්වාගෙන යනු ලබන්නේ විදේශීය ස්ථිර පදිංචිකරුවන් සහ ශ්‍රමිකයන් බවයි. ඔවුන් නොමැති වූහොත් රෝහල්වල හෙද සේවාවන් පවිත්‍ර කටයුතු ඇතුළු සියලු සේවාවන් අඩාල වන බවද ඔහු අවධාරණය කළා. තමන් කිසිසේත්ම ස්වදේශිකයන් සහ සංක්‍රමණිකයන් ලෙස ජනතාව බෙදාවෙන් නොකරන බවයි අග්‍රාමාත්‍යවරයා වැඩිදුරටත් කියා සිටියේ. මේ අතර ඔස්ට්‍රේලියාවේ ප්‍රධාන විපක්ෂ සංධානයද සංක්‍රමණිකයන්ට එරෙහිව දැඩි ස්ථාවරක පවතිනවා. විපක්ෂ නායක ඇන්ගස් ටේලර් පසුගියදා ප්‍රකාශ කළේ තම රජුවක් යටතේ පුරවැසි භාවය නොමැති පුද්ගලයන්ට ලවා දෙන ජොබ් සීක වැනි සුබසාධන දීමනක් සහ NDIS ප්‍රතිලාභ කපාදු කරන බවයි. ඔස්ට්‍රේලියානු දේශපාලකයන්ට ලබා දෙන රජයේ මෝටර් රථ සේවාව සම්බන්ධයෙන් නව විවාදයක් හමතු වී තිබෙනවා. ඇතැම් අමාත්‍යවරු සහ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් ඉතා කෙටි දුර ගමන් සඳහා පවා රජයේ රථ සහ ප්‍රියදුරන් භාවිතා කර ඇති බවයි වාර්තා වන්නේ. මේ සම්බන්ධ වාර්තා හෙළිවීමත් සමග බදු ගෙවනන්ගේ මුදල් භාවිතය පිළිබඳව ප්‍රශ්න මතු වී තිබෙනවා. විවේචකයන් පවසන්නේ එවැනි ගමන් සඳහා ටැක්සි හෝ වෙනත් සාමාන්‍ය ප්‍රවාහන සේවා භාවිතා කළ හැකි බවයි. කෙසේ වෙතත් දේශපාලකයන්ට ආරක්ෂක සහ නිල රාජකාරී හේතු මත මෙම පහසුකම් ලබා දෙන බව බලධාරීන් සඳහන් කර තිබෙනවා. එහෙත් පවතින නීති රීති මගින් මෙම පහසුකම් අධික ලෙස භාවිතා කිරීමට ඉඩක් තිබෙන බවටද චෝදනා එල්ල වී තිබෙනවා. මේ හේතුවෙන් පාර්ලිමේන්තු වේදම් සහ වරප්‍රසාද පිළිබඳව නීති නැවත සමාලෝචනය කළ යුතු බවටයි ඉල්ලීම් ඉදිරිපත් වී තිබෙන්නේ. ඔස්ට්‍රේලියානු ඩොලරේ ඇමරිකානු ඩොලර් 170 දක්වා පහළ ගොස් මාස දෙකකින් වාර්තා වූ අවම අගට ළඟා වී තිබෙනවා. විශේෂඥයන් පවසන්නේ ඇමරිකානු ඩොලරේ ශක්තිමත් වීම සහ ගෝලීය පොලි අනුපාත ඉහළ යාමේ අපේක්ෂාව මෙම පසුබෑමට හේතුව වූ බවයි. ඇමරිකාවේ රැකියා දත්ත බලාපොරොත්තු වූවාට වඩා යාපත් වීමත් සමග පොලි අනුපාත තවදුරටත් ඉහළ යා හැකි බව වෙළඳපොළ සැක මත වී තිබෙනවා. මේ හේතුවෙන් වෝල් ස්ට්‍රීට් කොටස් වෙළඳපොළ දැඩි පසුබෑමට ලක් වී ඇති අතර නැස්ඩැක් දර්ශකයේ 4%කින් පහත වැටී තිබෙන බවටයි සඳහන් වන්නේ. ඔස්ට්‍රේලියානු ඩොලරයාගේ පහළ යාම විදේශීය සංචාරය සඳහා යන ඔස්ට්‍රේලියානුවන්ට අවාසිදායක වූද අපනයනකරුවන්ට වාසිදායක තත්ත්වයක් නිර්මාණය කරන බවයි සඳහන්. මේ අතර පහළ යන ඩොලරය ආයතනික භාණ්ඩ මිල ඉහළ නංවා උද්ධමන පීඩනය වැඩි කළ හැකි බැවින් ඔස්ට්‍රේලියානු මහ බැංකුව තත්ත්වයද සමීපව නිරීක්ෂණය කරමින් සිටින බවයි වාර්තා වන්නේ. ඒ පොතත් සමගින් අදට නියමිත ඔස්ට්‍රේලියානු දේශීය ප්‍රවෘත්ති නිමා වනවා. හමුවෙමු ලබන අඟහරුවාදාත් හරියටම රෑ 8:30ට. එතෙක් ඔබට සුබ සතියක්.
2: ලක්මිහිර ඕස්ට්‍රේලියාවේ විසින ශ්‍රී ලාංකිකයන්ගේ හද ගැස්ම හඳුනාගත් ලක් සලකුණ ලක්මිහිර ක සිරියාව FM 88.6
3: සතියේ සෑම අඟහරුවාදාම සවස 8 සිට රාත්‍රී 10 දක්වා
2: මිහිරියාවක සිරියාව ලක්මිහිර FM 88.6

0: சுரே சலேகன மெச்சர கால் பிரசித்தியே மாத்திய பிரசித்தியே தேசபாலக்கு பிரசித்தியே யுஎன்பி அத்துலு சியலும் தேன் ஒவ்வொன் விபக்ஷே இன்னக்கூடாது அது உன் எக்கம் பக்ஷாக் பவுட் பரிவர்த்தனா தேனவா ஒவ்வொன் கதாக்களே ஒன்று ஒடுத்திய சோதனா வண்ணத்தீவு போலீஸ் நிலதாரியின்கே காத்தனிய நொமகேமிட்ட அனுபலதீம எதா சஹரன் அத்தனம் கத்தனம் பாஸ்கு பிரகாரே சித்தவண்ணே நத்த கட்டுவாப்பிட்ட தேவஸ்தானய திரஸ்தவாதிண்ட பெண்ணீம சஹாயவீம ஹா சம்பந்தீகரணே கிரீம துண தால் சமுத்திர ஹோட்டலே பிரஹாரே அசார்த்தக வீமன் பசு அசாத் மௌலானா அமதா ஜமீல் பிகப் ஆபவு ஆபவு அல்லகன் ஓஹோ நிதாஸ் கிரீமட் ஓட்டே அண்ட பாரஹாதாண்ட உதவு கிரீம் இலக சரா ஜஸ்மின்கே டிஎன்ஏ தெவனவரட்டாத் பரீட்சா கிரீமட பலகர பரீட்சண நோமங்க யவிமட உற்சாக கிரீம பஹா பாஸ்கு பிரஹாரேன் பசுவ அஹுன்கல்ல ரியோ கேன மகா விஷால ஹோட்டல் அத்தியனோ அஹுங்கல்லி மேக கௌருத்தியான ஹோட்டலையாக் ஏ ஹோட்டலேதி பவத்து சாதே மே சியல்லம கல கெருவாக்கெல்லாம் சாக்ஸி அத்துவோ ஒப்பு எல்லாம் தியனோ மி சுரேஷ் சலேட்ட இத்திங் ஏ புத்கலியாவோ பேரகண்ட அது விபக்ஷே ஹோ குமனஹோ பக்ஷாக் நியோஜனைக்கரண மினிசு மேரட்டே சந்ததாயக்கியோங்கி மேரட்டே ஸ்ரீலங்காவே நீத்திய சா நீதி ஆதிபத்திய சுருக்கிய யுத்துக்கியன ஓனம கெனக் பிலிகண்ட சாதாரண சாத்திய ஏ ஏக பிலிகண்ட பெருவ மோன் மே விலாபதென்னே மே சியல்லம பிட்டிபாசே ஓன்கே விலாபை தேனிஹிந்த மே விலாபே ஓன்ட அனிவாரம் சித்த வேணும் மே சியலூம் தினா மேகட வக்கியூத்தி ஏ காலே ஆண்டுபக்ஷே ஹோ விபக்ஷே நியோஜனைக்கரலா மே மரணவல்ட்ட அனுபல நமுத் மேக ஹெல்ட்ரா வியூத்து தியாக் மேக ட யுக்தி சாதாரணத்து இஷ்ட வியூத்து கேலா அப்பி லக்ஷ்மி ரீதியில் பிரார்த்தனா கரணும்
1: இத்தின் சாலி அப்பட்ட மேகன கதா கரானட போதே தியனோ இத்தின் அப்பி காலே ஹரசனுவா அப்பி லபட சதி ஹமுயின்னட அத்தோனே எசே ஹமுனதே அது அப்பி ஒபென் சமுகன்னுவா மெதிரியே சீட்ட சாலி கலப்பத்தி ரஞ்சித் வீரசிங்க ரோஷான் மிஹிந்து குல சூரிய சமக மம ஜகத் ஜே எதிரி சிங்க அப்பி லபன சதி நவத்த ஹமுயமோ